சிலப்பதிகாரம் செய்யுள் கருதியும் திருக்குறள் உறுதியும் தெளிவும் பொருளின் ஆழமும் விரிவும் அழகும் கருதியும் எல்லை ஒன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும் முன்பு நான் தமிழச்சாதியை அமரத்தன்மை வாய்ந்தது என்று உறுதி கொண்டிருந்தேன். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்வித மாயின சாத்திரத்தின் மனம் பாரெங்கும் வீசும் தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு.

என்ற மகாகவி பாரதியார் வரிகளில் கம்பனையும் வள்ளுவரையும் புகழ்ந்து பாடிய இரு கவிதைகளை கூறி இந்நிகழ்ச்சியை துவங்குகிறேன்.

இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்று திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்கள் அனைவருக்கும் எங்கள் வானொலி சார்பாக என் உளமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன், தமிழ் சான்றோர்கள் ஆசா ஞான சம்பந்தம் ஐயா, தேப்போமி கீவா ஜெகநாதன் ஐயா, திருச்சி ராதாகிருஷ்ணன் ஐயா, கம்பனடி புடிசா கணேசன் ஐயா, தமிழ்கட நெல்லைக்கண்ணன் சுகிசிவம், திருமுருக கிருபானந்த வாரியார், இலங்கை ஜெயராஜ் மற்றும் உலகெங்கும் உள்ள கம்பன் கழகம் அதன் நிர்வாக செயற்குழு உறுப்பினர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்நிகழ்ச்சியை துவங்குகிறேன்.

இன்றைய நிகழ்ச்சியில் தெய்வ கவியில் தெய்வ புலவர். தெய்வ கவி நாம் அனைவரும் அறிந்தது கவி சக்கரவர்த்தி கம்பன். தெய்வ புலவர் நம் பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர். திருக்குறளை கம்பராமாயணத்தில் பல இடங்களில் கம்பன் கையாண்டதாக தமிழ் அறிஞர்கள் கூறும் சான்று ஏறக்குறைய 600-700 திருக்குறள்கள் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றதாக சான்றுகள் கூறுகின்றன. இதில் திருக்குறள் 3 வகையாக கையாளப்பட்டதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். 1, சொல்லாடல் உட்பட அப்படியே திருக்குறளை எடுத்து தனது பாடல்களில் கம்பன் கையாண்டது. 1. மற்றொன்று, அந்த திருக்குறளின் பொருளை அப்படியே எடுத்து கையாளுவது. 3, அந்த திருக்குறள் கூறும் சாரத்தை அல்லது அது வலியுறுத்தும் அறத்தை தனது பாடல்களில் உவமை கொண்டோ அல்லது கதாபாத்திரங்களை கொண்டோ அதை மீண்டும் வலியுறுத்த பயன்படுத்துவது. இந்த 3 வகையில் கம்பராமாயணத்தில் கம்பன் திருக்குறளை பயன்படுத்தியதாக திருக்குறளார், அதாவது திருக்குறள் முனுசாமி ஐயா அவர்கள் மற்றும் பல தமிழ் அறிஞர்கள் கூறுகிறார்கள். இதில் திருக்குறளை பற்றி ஒரு சிறப்பு தகவல் என்னவென்றால், சிவபிரகாச சுவாமிகள் அவர் திருக்குறள் அதை அர்த்தநாரி ஈஸ்வரருக்கு ஒப்பிட்டு கூறுவது மிகவும் அழகானது. திருக்குறள் என்பது என்னை பொறுத்தளவில் அர்த்தநாரி ஈஸ்வரர் வடிவம், காட்சி, தரிசனம் என்று அவர் கூறுகிறார். காரணம், அறிவியல் பூர்வமாக கூறுவது, இயற்கையாக ஆணினுடைய பாதம் பெண்ணினுடைய பாதத்தை விட சற்று பெரியதாக இருக்கும். அப்பொழுது அர்த்தநாரீஸ்வரரின் உருவம் அல்லது அவரது திருவடி என்பது ஒரு பக்கம் ஆணாகவும் அதாவது சிவன், மற்றொரு பக்கம் பெண்ணாகவும் அதாவது பராசக்தி இருப்பதனால் சிவனுடைய பாதம் பெரியதாகவும் பராசக்தியின் பாதம் சிறியதாகவும் இருக்கும். அதேபோல் திருக்குறளில் 1 அடி 4 சொற்களால் அமைந்தும் மற்றொரு 1 அடி 3 சொற்களால் அமைந்தும் அது அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தருவதாக சிவபிரகாச சுவாமிகள் கூறுகிறார். இந்த திருக்குறளின் சாரம் அல்லது அதன் சுவை பல அறிஞர்களால் போற்றப்பட்டு புகழப்பட்டு திருக்குறள் 1000 ஆண்டுகள் தாண்டியும் இன்றும் நிலைத்து நிற்கிறது. அதற்கு இது போன்ற கம்பராமாயணங்கள் போன்ற மிகப்பெரிய காப்பியங்கள் அதை தனக்குள் கையாண்டு தனக்குள் உள்ளெடுத்து அதை முன்னே கூறியது போல 3 வகையில், அதாவது திருக்குறளின் சொற்கள் உட்பட அப்படியே எடுத்து பயன்படுத்துவது, மற்றொன்று அதன் உட்பொருளை எடுத்து பயன்படுத்துவது, 3, அந்த திருக்குறள் வலியுறுத்தும் அறத்தை தனது பாடல்களில் மீண்டும் வலியுறுத்துவது. இது குறித்து இன்றைய நிகழ்ச்சிகளில் சற்று விரிவாக காண்போம்.

ஒரு நல்ல இனிமையான பாடல் ஒன்று கேட்டோம். இப்போ வந்து முதல் திருக்குறள். அந்த திருக்குறள் என்னென்னா, பொருள் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து கொடுக்கும் தன்மை இருக்காது, அதாவது மனமுவந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது கொடுக்கறதுங்கிற குணம் ரொம்ப அரிது, அதுவும் மனமுவந்து கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறதோடைய மற்றொரு பண்பு அது. அது கொடுத்துட்டு மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறது இன்னொரு முக்கியமான பண்பு. இப்போ கொடுக்கறது, அதனால தான் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்கும் போதே வந்து இந்த காக்கா நரி கதை, நண்டு உருது நரி உருது அந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுக்கும் போது, சாந்தம் வச்சு பருப்பு போட்டு சாம்பார் ஊற்றி புளிக்குழம்பு போட்டு பருப்பு கடைஞ்சு எல்லாத்துக்கும் முதல் வாய் வந்து அம்மாவுக்கு கொடு, ரெண்டாவது வாய் அப்பாவுக்கு, அப்புறம் பெரியப்பாவுக்கு, அப்புறம் தாத்தாக்கு, பாட்டிக்கு, குழந்தைக்கு, அப்புறம் கடைசியில் அதில் காக்காய்க்கெல்லாம் கொடுப்பாங்க. அதில் காக்காய் கொடுத்துட்டு கடைசியாக நம்ம சாப்பிட்டு, அதுக்கப்புறம் உனக்கும் கொடுத்து, அப்புறம் கழுவி கழுவி கொட்டு, கழுவி கழுவி கொட்டு அப்படின்னு சொல்லி ஊற்றிட்டு, அப்புறம் நண்டு உருது நரி உருதுன்னு அந்த குழந்தைக்கு செய்வாங்க. இதில் பல அறங்கள் இந்த சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற ஒரு பாடல் அல்லது ஒரு சின்ன விளையாட்டில் இருக்குது. என்னென்னா, எல்லாருமா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றோம், ஒன்று கூட்டாஞ்சு வரும்பாங்க. அதில் முதல் வாயை வந்து மற்றவங்களுக்கு தான் கொடுக்குறோம். முதல்ல அம்மா கொடு, அப்பா கொடு, தாத்தா பாட்டி கொடு, பெரியப்பா பெரியம்மா கொடு, பக்கத்துட்டு குழந்தை கொடு, காக்காவுக்கு போடு, எல்லாம் போட்டுட்டு நம்ம சாப்பிட்றோம். அதாவது திருக்குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு சொன்னார். எல்லா உயிரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதான் உண்மையான அறம், அதான் உண்மையான அறிவுன்னு அவர் சொல்கிறார். பகுத்துண்டு பல்லுயிர் ரோம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள், என்னென்ன புத்தகங்கள் எழுதியிருக்கோ அதிலெல்லாம் தலையாய பண்பு நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இதுதான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது மாதிரி காக்காய்க்கு சாப்பாடு போட்டு எல்லாம் போட்டுட்டு நம்மளும் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு அதை அன்னைக்கே கழுவி ஊற்றிடுறோம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு கழுவி கழுவி கொட்டு, கழுவி கழுவி கொட்டுன்னு சொல்லி பாத்திரத்தை அன்னைக்கே கழுவி வச்சாச்சு. அது ரெண்டாவது கருத்து. அதில் மூணாவது, இதை செஞ்ச உடனே நண்டு உருது நரி உருது அந்த குழந்தைய சிரிக்க வைப்பாங்க. இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்தமேனு சொல்லி அந்த குழந்தை வருத்தமாக இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்கு கொடுத்ததில் சந்தோஷமாக உடனே சிரி அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த நண்டு உருது நரி உருது அந்த கடைசியில் கிச்சு கிச்சு காமிச்சு குழந்தைய சிரிக்க வைக்கிறது. ஸோ கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும், மகிழ்ச்சியாக ஒன்று சாப்பிடணும், சாப்பிட்டது அன்னைக்கே முடிச்சிடணும். இந்த எடுத்து வச்சுக்கிட்டு நாளைக்கும் சேர்த்து வைக்கிறதெல்லாம் இல்லை, முடித்ததுக்கப்புறம் சந்தோஷமாக சிரிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பாடலுக்குள்ளே வருது. இந்த கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறனால கொடுப்பதை யாருமே தடுக்காதீங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். கொடுக்கறது ஒருத்தன் கொடுக்குறானா அவனை தடுக்காத, உன்னால் கொடுக்க முடியல பரவாயில்ல, கொடுக்கறவனை தயவுசெய்து தடுத்துறாத. ஏன்னா தடுத்தம்னா உன்னுடைய சுற்றம் முழுக்க, அதாவது கொடுக்கிறார் ஒருத்தர், அதை போய் ஒருத்தன் தடுக்கிறான்னா அந்த தடுக்கிறவனுடைய சுற்றம் உடுப்பதற்கும் உண்ணுவதற்கும் கூட இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், இந்த கொடுக்கறத போய் வேண்டான்னு சொல்கிறான்ல, கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். இது திருக்குறள். அப்படியே கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதும் உண்பதுவும் இன்றி கெடும். அதாவது கொடுக்கறத தடுக்கிறவனுடைய சுற்றமே உடுப்பதற்கும் உண்ணுவதற்கும் இல்லாமல் போகும்னா, கொடுக்கறத தடுத்தானே, கொடுக்கறத தடுத்தவனுடைய சுற்றமே இப்படி ஆகும்னா, கொடுக்கறத தடுத்தானே அவனுக்கு என்ன ஆகும் இப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் ஒரு தடவை நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஒரு தடவை நம்ம குமாராதாஸ் ஐயாட்ட ஒரு தடவை நான் பேசிக்கிட்டு இருக்கோமோ, அவர் சொன்னார், அந்த குரலோடைய வலிமை அல்லது வீரியம் அங்கே இல்லை சங்கர், கொடுப்பதை தடுக்கிறவனுடைய சுற்றம் இப்படி ஆகுதுன்னா எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, உடனே அப்போ கொடுக்கறத தடுத்தவனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அப்படி இல்லை. பொதுவாக அறம் என்ன சொல்லுது, திருக்குறளே ஒரு அறம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உறவினர் ஒருத்தரோட நம்ம நண்பர் ஒருத்தர் கஷ்டப்படுறாரு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம உடனடியாக போய் அவருக்கு உதவி பண்ணணும். அவங்க அவங்க இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் துன்பமாக இருக்குன்னா உடனடியாக நம்ம போய் உதவி பண்ணணும்னு அறம் சொல்லுது திருக்குறளில். இப்போ இந்த குறள் படி ஒருத்தன் கொடுக்கறத வந்து தடுத்துட்டான், இது கொடுக்காத அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டான்னா, இப்போ அவன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டார் வள்ளுவர்னா, அப்போ என்னாகும், அந்த அறம் படி திருக்குறளில் மற்றைய குறள்களில் கூறியிருக்க அறம் படி அவனுடைய சுற்றம் அவனை காப்பாற்றணும், அவனை காப்பாற்றிடும். சரி, அவன் கஷ்டப்படுறான் பரவாயில்ல, இந்த நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவன் சுற்றம் அவனை காப்பாற்றும். இப்போ முதல்ல திருவள்ளுவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அடிச்சிடுறாரு, உன்னுடைய சுற்றமே கஷ்டப்பட்டுருக்கும், அப்புறம் உன்னை யார் வந்து காப்பாற்ற போறா, உன்னுடைய சுற்றமே உடுப்பதற்கும் உண்பதற்கும் இல்லாமல் இருக்கும்பா, அப்போ நீ எவ்வளோ கஷ்டம், உன்னை காப்பாற்றுறதுக்கு யார் இருக்க மாட்டாங்க. அதனால தான் திருவள்ளுவர் அப்படி ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்தியிருக்காருன்னு குமாரதாசையை சொல்லி எனக்கு புரிய வச்சார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த குறள். கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். இந்த குறளை கம்பன் எடுத்து ஒரு இடத்துல அப்படியே கையாள்றாரு. எங்கன்னா, வாமனாவதாரத்தை வந்து ராமனுக்கு சொல்லிட்டு வர்றாரு அவருடைய குரு. அப்படி சொல்லிட்டே வரும்போது வந்து, அதாவது வாமனனா குள்ளமாக வர்றாரு, அந்த மகாபலி சக்கரவர்த்தி வந்து பெரிய யாகம் ஒன்று பண்ணுவார். அந்த யாகத்தின் நிறைவு என்னென்னா, வர்ற அந்தணர்கள் எல்லாத்துக்கும் யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கணும், அப்போ தான் அந்த யாகம் பூர்த்தியாகும். மிகப்பெரிய நோக்கத்துக்காக அந்த யாகத்தை பண்ணிகிட்டு இருப்பார். அந்த யாகம் மட்டும் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா மகாபலியை யாராலையும் தடுக்க முடியாது. எல்லாரும் போய் விஷ்ணுகிட்ட முறையிட்டோன்னா விஷ்ணு, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வருவார் வாமன அவதாரத்தில் குள்ளமாக. அப்போ அந்த யாகம் நிறைவாகணும்னா அவன் யார் வந்து எதை கேட்டாலும் கொடுக்கணும்,
கொடுக்க முடியலனால இந்த யாகம் பூர்த்தி ஆகாது, அவன் வேண்டியது கிடைக்காது, நடக்காமல் போயிடும். அப்போ விஷ்ணு வாமன அவதாரம் குள்ளம்மா அவதாரம் வந்து என்ன பண்ணுவார்னா, எனக்கு 3 அடி மண்ணு கொடுன்னு கேட்பார். கேட்டோன்னே அவன் கொடுக்குறாம்மா, 1 அடியில் வந்து அப்படியே பூமியை மொத்தமாக அளந்துருவார். அப்படி விஸ்வரூபம் எடுத்து வளர்ந்து பூமி அளந்துருவார். அடுத்த அடியை காலத்துக்கு வானத்து மேலே வச்சு வானத்தை அளந்துருவார். இப்போ 3வது அடி 3 அடி கொடுக்குறேன்னு சொன்னியே, 3வது அடி எங்கே வைக்கிறதுன்னு கேட்பார். அப்போ உடனே அவனுக்கு அவனோட ஆணவம் புரிஞ்சிடும், நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி அவனோட கிரீடத்தை கட்டிட்டு என் தலையில் வைங்கன்னு காமிப்பான். ஒரே அமுத்த அமுத்தி அவனை காலி பண்ணிடுறாரு. இதுதான் அந்த கதை. இந்த கதையில் வாமனனா குள்ளமாக அது வர்றாருல்ல, அந்த இடத்துல வந்து எனக்கு 3 அடி மண்ணு கொடுன்னு கேட்கும் போது இந்த மகாபலி சக்கரவர்த்தி தர்றேன்னு சொல்லிட்டான். இதுதான் கதை. இப்படி கதையோட போக்கு இதுதான். தர்றேன்னு சொன்ன இடத்துல அந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு ஒரு குரு உண்டு, சுக்கராச்சாரியார். அது அவர் தான் வந்து அசுரர்களுக்கெல்லாம் குரு. அவரை தூய தமிழில் வெள்ளின்னு சொல்லுவாங்க. வெள்ளி தான் வந்து அசுரர்களுக்கெல்லாம் குரு. அவர் என்ன பண்ணிடுறாரு, புரிஞ்சுக்கிறாரு, இவன் பார்த்தா சாதாரணமாக குள்ளமாக இருக்கிறான், என்னமோ இவன்கிட்ட வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு கொடுக்காத அப்படின்னு தடுக்கிறார். சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தியோட குரு, தடுக்க வேணாம் கொடுக்காதன்னு சொல்லி தடுக்கும் போது அவர்கிட்ட மகாபலி சொல்கிறான், நான் எடுத்து ஒருத்தனுக்கு கொடுக்கணும்னு வர்றேன். ஈவதுங்கிறது ஒரு பெரிய குணம். எடுத்து ஒருவருக்கு ஈவறதுக்கு முன்னாடி தடுக்கிறிய, உனக்கு இது அழகாக இருக்கா வெள்ளி, அதாவது குரு வந்து சுக்கராச்சாரியார், வெள்ளி உனக்கு இது அழகாக இருக்கா, கொடுப்பதை விளக்குன்னா உன்னுடைய சுற்றம் உடுப்பதற்கும் உண்ணுவதற்கும் இல்லாமல் கூட போயிடும் அப்படின்னு அந்த திருக்குறளை அப்படியே எடுத்ததில் சொல்லியிருக்காரு. இது பாடல் நான் அப்படியே சொல்கிறேன். எடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஈவதன் முன்னே தடுப்பது நினக்கு அழகிதோ தகவியில் வெள்ளி, கொடுப்பது விளக்கும் கொடியோர் தமது சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி ஒளியும் கான் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி சொல்கிறார். இந்த திருக்குறள் அப்படியே கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும் அப்படிங்கிற திருக்குறள் கம்பராமாயணத்தில் பாடலை எப்படி வருது, எடுத்து ஒருவருக்கு ஒருவர் ஈவதன் முன்னே தடுப்பது நினக்கு அழகிதோ தகவியில் வெள்ளி, கொடுப்பது விளக்கும் கொடியோர் தமது சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். இது அப்படியே சொல்லாச்சு முழுக்க பயன்படுத்திய இடம் இது. இந்த கதையில் மீண்டும் அப்படியே என்ன இது, அவர் கொடுத்துட்றாரு. அப்போ அங்கே அன்னைக்கெல்லாம் வந்து எப்படின்னா தாராபாத்து கொடுப்பாங்க, அந்த தண்ணியில் தான் தாராபாத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த 3 அடி குள்ளமாக இருக்கிற வாமனன் என்ன பண்ணுறாரு, அந்த 3 அடி தண்ணி கொடுத்து தந்தேன் அப்படின்னு மகாபலி சக்கரவர்த்தி கொடுத்து அந்த ஒரு சொட்டு தண்ணி கையில் படலை. இன்னும் பட்டுருச்சுன்னா கான்ட்ராக்ட் சைன்டு, அதாவது பிஸ்னஸில் வந்து வணிகத்தில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடும் போது, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு கூட்டமாக ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, வணிகம் பண்ணுறாங்க, அவங்க பார்ட்னர்ஷிப், 4 பேர் சேர்ந்து, அந்த 4 பேர் சேர்ந்து இருக்கும் போது கையெழுத்திடுறாங்க. அதில் ஒருத்தர் திடீர்னு விலகிட்டார், இல்லை திடீர்னு இன்னொருத்தர் சேர்ந்துட்டாருன்னா அந்த கையெழுத்திட்ட ஒப்பந்தம் அன்னையிலிருந்து செல்லுபடியாகாது. ஏன்னா நான் கையெழுத்துப்படும்போது நீங்கள் 4 பேர் தான் இருந்தீங்க, திடீர்னு நீங்கள் 6 பேர் ஆயிட்டீங்க, அது அந்த ஒப்பந்தத்தில் அது இல்லை. நான் கையெழுத்தப்படும்போது 4 பேர் தான் இருந்தீங்க, அப்போ 4 பேர் இருக்கிறவங்க இந்த ஒப்பந்தம் செல்லும். நீங்கள் பாட்டு திடீர்னு 8 பேர்த்த சேர்த்துட்டு 9 பேர்த்த சேர்த்துட்டு எல்லாத்துக்கு இதை கொடுன்னு சொன்னால் என்னால் முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒப்பந்தம் அப்போவே செல்லுபடி ஆகாது. அதனால் இவர் தந்தேன்னு இன்னும் மகாபலி சக்கரவர்த்தி வந்து வாமனனுக்கு தண்ணியை விடுறார். கையிலிருந்து ஒரு அந்த நரும்புணல் வந்து கையில் இன்னும் படலை, அதுக்குள்ளே இந்த வாமனன் வளர்ந்துடுறாரு. இதுதான் பாடல். இப்போ இதை கம்பன் சொல்ல வர்றார். எப்படி சொல்ல வர்றாருன்னா, கயம் தரு நரும்புணல் கையில் தீண்டலும். இது முதல்ல நான் திருக்குறளை சொல்லிடுறேன். எந்த குறள்னா, உதவி எப்படி மதிப்பிடணும் அப்படின்னு கேட்கும்போது வள்ளுவர் சொல்கிறாரு, உதவியை வச்சு மதிப்பு பண்ணக்கூடாது. என்னையா அது, உதவியை வச்சு மதிப்பு பண்ணக்கூடாது. ஆமாம், பண்ணக்கூடாது. அப்புறம் எங்கேருந்து வச்சு மதிப்பு பண்ணணும், அந்த உதவியை வாங்குறாம பாரு, அந்த உதவியோட பெறுநர், உதவியின் நுகர்வோர், உதவியை பெற்று கொண்டவரை வச்சு அது யாருக்கு செய்யப்பட்டதோ அவனுடைய அறம் என்ன, அவனுடைய சார்பு நிலையை வச்சு தான் நீ அதை மதிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறார். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து. வாங்கினவனை பொறுத்து அவனுக்கு ரொம்ப நன்றி உணர்வு இருந்துச்சுன்னா அந்த உதவி பல மடங்கு பெருகும். அவனுக்கு சுத்தமாக நன்றி உணர்வை எல்லாம் வாங்கிட்டு மறந்து போயிடுவோம்னா அந்த உதவி அவ்வளோதான், அப்படியே அங்கேயே அதோட மதிப்புன்னு போயிடும். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து. இப்போ இந்த குறள் எடுத்துக்குவோம். இப்போ வாமனன் வளர்ந்தான் அப்படின்னு சொல்லணும், குள்ளமாக வந்து வளர்ந்துட்டான். அந்த அதான் சொன்னேன், கயம் தரு நரும்புணல் கையில் தீண்டலும். இன்னும் கையில் தண்ணி தீண்டலை, அதுக்குள்ளே வளர்ந்துட்டான். ஏன்னா அதுக்குள்ளே வளர்ந்தாதானே வளர்ந்ததாக ஆகும். அதுக்கு என்ன, நான் கொடுக்குறேன்னு சொன்னமோ நீ குள்ளமாக தான் இருந்தேன், அப்புறம் திட்டு நீ பாட்டு குழந்தை 3 அடி மண்ணில் 1 அடியில் பூமி அளந்து 2வது அடி தூக்கி வானத்தில் காலை வச்சுட்டு 3வது அடிக்கு எங்கே வைக்கிறதுன்னு கேட்டால் நான் எங்கே போகிறதுன்றான் மகாபலி சக்கரவர்த்தி. கையில் இன்னும் தண்ணி படலை, அதுக்குள்ளே வளர்ந்துட்டான். அப்போ எப்படி வளர்ந்தான்னு சொல்லும் போது, என்றைக்குமே ஒரு தாய் ஒரு குழந்தைய வந்து இகழவே மாட்டாள்.
அதான் தமிழ் ஒரு அழகான பழமொழி உண்டு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. எவ்வளவு இழிவாக எவ்வளவு தூரம் மற்றவங்க ஏளனமாக பேசணும், ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தை வந்து மன்மதன் தான், ரதி தான். அதனால் அப்படி இருக்கும்போது ஒரு தாயே ஒரு குழந்தைய வந்து என்னடா இது, இந்த குழந்தை இவ்வளோ குள்ளமாக இருக்கேன்னு இகழ்வா அப்படின்னு கம்பன் சொல்கிறார். அப்படி சொல்கிற அளவுக்கு குள்ளமாக இருந்தான் அவன், அவன் அவ்வளோ குள்ளமாக இருந்தவன் வளர்ந்தான்னு சொல்கிறதுக்காக. பயந்தவர்களும், அதாவது பயந்தவர்னா பெற்றவர்கள், பயந்தவர்களும் கூட இகழ்வாங்க அவனை. அந்த அளவுக்கு குள்ளமாக இருந்த குரலன் பார்த்து எதிர், அதாவது எதிரில் நின்று பார்த்துட்டு இருக்கிறவங்க வியந்து பார்க்குறாங்க, அப்புறம் பயந்து பார்க்குறாங்க. அப்படி வளர்றாரு. கயம் தரு நரும்புணல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழ் குரலன் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்கொல விசும்பின் ஓங்கினான். விசும்பினா வானம், வானம் வரைக்கும் போறான். அதான் திருக்குறள் ஒன்று உண்டு, விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பதறிது. விண்ணிலிருந்து ஒரு துளி நீர் விழுகலன்னா பூமியில ஒரு பசும் புல்லு கூட முளைக்காது தம்பின்னு வள்ளுவர் சொல்றதுக்கு விசும்பின் துளி வீழின்னு சொல்லுவார். விசும்பின்னா வானத்திலிருந்து, வானம் வரைக்கும் வளர்ந்துட்டான் இவன். கயம் தரு நரும்புணல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழ் குரலன் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்குல விசும்பின் ஓங்கினான். இன்னும் கம்பனுக்கு அந்த திருப்தி வரமாட்டேங்குது. ஆமாம், எப்படி வளர்ந்தான் தெரியுமா, அப்படி வானத்துக்கே போயிட்டான், அப்படி வளர்ந்தான் அப்படின்னு சொல்லு. அதாவது பயம், பெத்தவங்க கூட இவ்வளோ குள்ளமாக இருக்கானேன்னு நினச்சவங்க எதிரில் நின்று பார்க்குறவங்க வியந்து பார்த்து அப்புறம் பயந்து பார்க்குற அளவுக்கு வானத்துக்கே போயிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட கம்பனுக்கு ஒரு திருப்தி வரமாட்டேங்குது. அவன் எப்படி வளர்ந்தான் தெரியுமான்னு சொல்கிறதுக்கு நாலாவது வரி ஒரு பஞ்ச் லைன் அடிக்கிறார் பாருங்க. உயர்ந்தவர்களுக்கு உதவிய உதவி ஒப்பவே, உயர்ந்த குணம் பண்பு உடையவர்களுக்கு ஒரு உதவி செஞ்சால் அந்த உதவி எப்படி வளரும், ஐயோ அது கண்ணாப்பினான்னு வளருங்க, அப்படி வளர்ந்தான் பாய்வன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கயம் தரு நரும்புணல் கையில் தீண்டலும், குரல் என்ன நம்மளுக்கு, உதவி வரைத்தன்ற உதவி, உதவி செய்யப்பட்டார் சார்பின் வரைத்து. அந்த நல்லவங்களுக்கு செஞ்ச உதவி நல்லா வளரும்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி அதை அப்படியே எடுத்து, கயம் தரு நரும்புணல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகல் குரலன் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்கொல விசும்பின் ஓங்கினான் உயர்ந்தவர்க்கு செய்த உதவி ஒப்பவே. இது நம்ம ரெண்டாவதாக பார்க்குற இடம். அதாவது திருக்குறளின் அந்த இப்போ வந்து உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவேங்கிறது அந்த குறளுடைய சொல் அப்படியே பயன்படுத்தலனாலும் அந்த குறள் சொல்லும் பொருள் எடுத்துக்கிட்டார் இவர் அப்படிங்கிற ரெண்டாவது வகைக்கு. இன்னொரு குறள், இன்னொரு பாடல், அது எப்படி அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு இனிமையான பாடலை கேட்டுட்டு நம்ம தொடருவோம்.

ஒரு நல்ல இனிமையான பாடல் ஒன்று கேட்டோம். அடுத்ததாக ஒரு குறள், அதாவது திருக்குறளில் வந்து ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு. அதாவது ஊருணின்னா அது பாருங்கள், தமிழில் ஊருணிங்கிற சொல் வந்து அவ்வளோ அருமையான சொல். ஊருநீர், இப்போ தண்ணீர், நீர்நிலைகளுக்கு வந்து எத்தனையோ சொற்கள் இருக்குது, ஆறு, ஏரி, குளம், குட்டை, ஊருணி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பொருள் உண்டு. இப்போ ஆறுங்கிறது வந்து வலின்னு சொல்லுவாங்க, தானாகவே வழியை ஏற்படுத்தி கொள்வதனால் அதற்கு பேர் ஆறு. ஆறுன்னா அதுக்கு பொருள் வந்து வழி தான், வழி, பாதை. தானாகவே தனது பாதையை அது அமைத்து கொள்வதனால் அதன் பேர் ஆறு. ஏரிங்கிறது வந்து ஏர் வைத்து பாசனம் செய்ய பயன்படுவதால் அது வந்து ஏரி, அதனால தான் ஏரி பாசனம் பாங்க. ஏரிங்கிறது வந்து ஏரி வைத்து பாசனம் செய்ய பயன்படும் நீர் தான் ஏரி. குளம் என்பது குளிப்பதற்கு பயன்படுத்தும் நீர் தான் குளம். தேங்கி நிற்கும் நீர் தான் குட்டை. ஊர் உண்ண குடிநீராக பயன்படுவது தான் ஊருணி. ஊருணிங்கிறது வந்து ஊர் மக்கள் உண்ணுவதற்காக பயன்படுத்துவது தான் ஊருணி. இப்போது ஊருணி நீர் நிறைந்தற்றே, அதாவது ஊருக்கு நடுவில் ஒரு ஊருணி இருக்குது, அந்த ஊருணியில் நீர் நிறைஞ்சிருக்குன்னா அது எவ்வளோ பயனாக இருக்கும் ஊருக்கு. அது மாதிரி தான் உலகவாம் பேரறிவாளன் திரு, ஒரு நல்லவங்கிட்ட பணம் சேர்றதுங்கிறது, பொருள் சேருறதுங்கிறது ஊருக்கு நடுவில் இருக்கிற நீர், அந்த ஊருநீரில் நீர் நிறைஞ்சிருந்தால் அது ஊருக்கே தானே பயன்படும், அது எவ்வளோ மகிழ்ச்சியான செய்தி அது. அது மாதிரி தான் நல்லவங்கிட்ட பணம் சேர்றதுன்னு அவர் சொல்கிறார் திருக்குறள். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. அதே அடுத்த குறளே பார்த்தீங்கன்னா, பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடைய யான் கண் படின் அப்படின்னு சொல்லுவார். நல்லவங்கிட்ட பணம் போய் சேருதுங்கிறது வந்து பயன் தரும் மரம், மருத்துவ குணங்களாக இருக்கலாம், நல்ல ருசி உடைய காய் கனிகளாக இருக்கலாம், இந்த மாதிரியான மரங்கள் வந்து உள்ளூர், அதாவது ஊருக்கு நடுவில் பழுத்து தொங்குதுன்னா அது எவ்வளோ பயன் தரும். அது மாதிரி தான் நல்லவங்கிட்ட போய் சேர்ற பணமோ, பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின் அப்படிங்கிறது. இந்த ரெண்டு குறளையும் எடுத்துக்கும். இப்போ இந்த ஊருநீர் நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திருங்கிற திருக்குறளும், பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின், இந்த ரெண்டு குறளையும் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல சொல்கிறார். எப்படின்னா, தசரதனுக்கு ஒரு நரை முடி தெரியுது, ஒரே ஒரு முடி நரைச்சி போச்சு. உடனே அவர் முடிவு பண்ணுறாரு, ராஜி இனிமேல் நம்மளுக்கு வேண்டாம், நம்ம ராமண அரியாசனையில் அமர வச்சுட்டு நம்ம வந்து கானகம் போயிடுவோம், நம்ம வந்து சன்னியாசத்துக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மந்திரிகள்கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ராமனை வந்து நம்ம மன்னனாக்கலாமான்னு கேட்ட உடனே எல்லோரும் சரிங்கிறானுங்க. உடனே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம், ராமனில் ராஜாவை வர ரொம்ப சந்தோஷம்ட்டாங்க. இவருக்கு உடனே ஒரு மரியாதைக்காவது எவனாவது இல்லை ராஜா நீங்கள் இருங்கன்னு சொல்கிறானா, எல்லாரும் போட்டி போட்டுட்டு நம்மளை காலி பண்ணுறதுலே இருக்கிறானுலே, இவ்வளோ ஒரு மாதிரி ஆயிடுது. அதை கேட்கவே செஞ்சிடறாரு அமைச்சர்கள்ட்ட, ஏன்பா நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், நான் ராஜ்யம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமான்னு, ஒருத்தனாவது இல்லை நீங்கள் இருங்கன்னு சொன்னீங்களா, எல்லாருமா சேர்ந்து ஆஹா ராம வரட்டுன்னு, அப்போ என்ன நான் அவ்வளோ மோசமாக ஆட்சி பண்ணேன் அப்படின்னு அவருக்கு மனசில் இருக்கிற அங்கே அப்போ கேட்டுறாரு. அப்போ அந்த அமைச்சர்கள் சொல்கிறாங்க, ஐயா ஊருணி நீர் நிறையுது, உயர்ந்தவர்கள்ட்ட வந்து செல்வம் சேருது, பழுத்த மரம் ஒன்று காய்க்குது, கார் மழை பொழியுது, கழனி எங்கும் நதி பாயுது, இதெல்லாம் வந்து யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா, ராமன் ஆட்சிக்கு வருவதுங்கிறது இது மாதிரியான மகிழ்ச்சியான செய்தி இல்லையா, இந்த மகிழ்ச்சியை போய் யாராவது தடையாக சொல்லுவாங்களான்றதுக்கு அந்த மந்திரிமார்கள் சொல்கிறாங்க, ஊருணி நிறையவும் உதவும் மாடு, மாடுனா செல்வம்னு பொருள், ஊருணி, இது கம்பராமாயண பாட்டு, ஊருணி நிறையவும் உதவும் மாடு உயர் பார் நுகர் பழுமரம் பழுத்து ஆகவும் கார் மழை பொழியவும் கழனி பாய் நதி வார்புணல் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார், இதெல்லாம் யாராவது மறுப்பாங்களா, நீங்கள் போறீங்கிறது வருத்தம் தான், ஆனால் வர்றது ராமனாச்சே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு அந்த இரண்டு குரலையும் இணைத்து ஒரு பாடலில் கம்பன் காட்டுறார். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படிங்கிற திருக்குறளும், பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண் படின்ங்கிற குறளையும் சேர்த்து கம்பராமாயணத்தில் ஒரே பாடல், ஊருணி நிறையவும் உதவும் மாடு உயர் பார் நுகர் பழுமரம் பழுத்து ஆகவும் கார் மழை பொழியவும் கழனி பாய் நதி பார்ப்புணல் பெருகவும் மறுக்கின்றார்கள் யார் அப்படின்னு கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு. இப்போ அடுத்த பாட்டு என்னென்னா, மூணாவது வகை, அந்த குரல் கூறும் அறத்தை அப்படியே சாரா பிழிஞ்சு கொடுக்கறது, அது கம்பராமாயணத்தில் எப்படி இருக்குது, அது எப்படி அவங்க பயன்படுத்தியிருக்காங்கன்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்னொரு இனிமையான பாடலை கேட்டுட்டு நம்ம தொடருவோம்.

இப்போ ஒரு இனிமையான பாடல் ஒன்று கேட்டோம். இப்போ மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து திருக்குறள், அதன் நீதி அல்லது அந்த திருக்குறள் கூறும் அறத்தை அப்படியே தன்னுடைய பாடல்களில் வலியுறுத்துவதற்காக கையாளுவது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு கேள்வி, பொய் சொல்லலாமா அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது. சின்ன வயசுலதே நம்மளை சொல்லி வளர்த்தது பொய் சொல்லாத, பொய் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வளர்த்துருக்காங்க. ஆனால் திருவள்ளுவருங்கிறவர் நம்மளுக்கு தாத்தா மாதிரி இல்லை. ஒரு வீட்டில் ஒரு அப்பா வந்து மகனை கண்டிப்பார், ஆனால் தாத்தா வந்து எப்போவுமே பேரனுக்கு தான் உறுதுணையாக பக்கபலமாக நிற்பார். ஒரு அப்பாவே வீட்டுக்குள்ளே வந்து மதிப்பெண் கம்மியாக இருக்கான்னு சொல்லி பையன் மேலே கோவப்பட்டா உடனே தாத்தா வந்துடுவார் பஞ்சாயத்துக்கு. நீ படிக்கும் போது வாங்கின மதிப்பெண்ணை விட என் பேரன் அதிகமாக தான் வாங்கியிருக்கான், அதனால் அவனை திட்டாத அப்படிம்பாங்க. தாமதமாக வீட்டுக்கு வர்றான்னு சொல்லி அந்த அப்பா வந்து மகனை திட்ட கண்டிச்சாருன்னா உடனே அப்பையும் தாத்தா வந்துடுவார், வந்து நீ வீட்டுக்கு வந்த நேரத்தை விட என் பேரன் சீக்கிரமாக தான் வரான் திட்டாதேன்னு. ஏன்னா எப்போவுமே அந்த தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இசைவு ரொம்ப எளிதாக இருக்கும், ஒத்து போயிடுவாங்க. ஒருவேளை ரெண்டுத்துக்கும் ஒரே எதிரிங்கிற நாள் இருக்கலாமா என்னமோ தெரியல. அந்த நடுத்தர வயது ஆண்கிறவர் அவங்க அப்பாவுக்கும் எதிரியாக இருப்பார், தன்னோட மகனுக்கும் எதிரியாக இருப்பார். ஆனால் அந்த தாத்தா வந்து தன் பேரண்ட்ட ரொம்ப பாசமாக இருப்பார். ஏன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒருவேளை பேசுகிறத கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற ஒரு ஏக்கம் இருவரையும் இணைப்பதாக இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் பெரும்பாலும் வீடுகளில் தாத்தாவும் பேரனும் ஒத்துப்போவாங்க. திருவள்ளுவர் நம்ம தாத்தா மாதிரி தானே, அப்போ பொய் சொல்லாத அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தாத்தா வச்சு அவர் பேரனுக்கு வந்து பொய் சொல்லுடா பரவாயில்லடா சொல்லு, சொல்லாமலாம் எப்படி இருக்க முடியும், சொல்லு பரவாயில்ல. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அந்த ஒரு நிபந்தனையை போட்டு திருவள்ளுவர் நம்மளை காலி பண்ணிடுவார். ஒரே ஒரு நிபந்தனை, பொய் சொல்லு ஆனால் அதனால் ஒரு குறை கூட வரக்கூடாது, புறை தீர்ந்து அது நன்மை செய்யும் அப்படின்னா அது நீ வந்து உண்மையினே வச்சுக்கலாம், பொய்யே சொல்லாது. நீ வந்து பொய்னே அதை கன்சிடர் பண்ணி நீ வந்து நினச்சிக்க மாட்டா, அது உண்மையினே வச்சுக்கலாம். நீ எப்பன்னா அது புறை தீர்ந்த நன்மை பயக்கும்னா அப்படின்னு சொல்கிறாரு. பொய்மையும் வாய்மை இடத்த புறை தீர்ந்த நன்மை. இப்போ நம்ம வந்து லைப்ரரியில் போய் நூலகத்தில் ஒரு புத்தகம் எடுக்கிறோம், அறிவியல் அப்படிங்கிற அலமாரியில் போய் எடுத்துகிறோம் அந்த செக்ஷன்னு எடுத்துகிட்டு, இதை நீங்கள் வந்து மருத்துவத்தில் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த புத்தகம் அறிவியலுக்கு தான் திரும்பி போகணும். அது மாதிரி நம்ம பொய் சொல்கிறோம், இதை நீங்கள் போய் உண்மைங்கிற செக்ஷனில் வச்சுருங்கன்னா உண்மைன்னு வச்சுக்கலாம்னு எப்படி வச்சுக்க முடியாது, பொய் தானே அப்படின்னா வள்ளுவர் சொல்கிற இல்லை வைக்கலாம், அது புறை தீர்ந்த நன்மை பயத்துச்சா ஆமாம் அப்படின்னா நீ போய் அந்த செக்ஷன்லேயே வச்சிரு, இது உண்மைன்ற செக்ஷன்லேயே வச்சுக்கோ, பொய்ன்னு நீ ஒன்றும் சொல்லிக்க வேண்டாம். பொய்மையும் வாய்மை இடைத்த புறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில். இப்போ இப்படிலாம் யோசிக்கும் போது இந்த செக்ஷன் லைப்ரரிங்கும் போது யோசிக்கிறேன், திருக்குறளை எந்த செக்ஷனில் வைக்க முடியும், அறிவியலில் வைக்க முடியுமா, மருத்துவத்தில் வைக்க முடியுமா, ஆன்மீகத்தில் வைக்க முடியுமா, இல்லறத்தில் வைக்க முடியுமா? அதனால தான் பெரும்பாலும் நூலகத்தில் திருக்குறளை தமிழுங்கிற செக்ஷனில் வச்சுருக்காங்க போல் இருக்குது, ஏன்னா அதில் தான் எல்லாமே அடங்கும். சரி நம்ம திரும்பவும் திருக்குறள் கூறுவோம். பொய்மையும் வாய்மை இடத்த புறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில். இன்னொரு குறள், அப்போ நம்மளுக்கு ஒன்று, சரி பொய்யை வந்து நீ உண்மையாக வச்சுக்கன்னு சொல்கிறீங்க, சரி உண்மைனா என்ன, வாய்மைனா என்ன? ஏன்னா திருக்குறள் வந்து எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது. திருக்குறள் உலக கேள்விகள் அனைத்துக்கும் பதில் சொல்லும் பொதுமறை நூல்ங்கிறாங்க, உலக பொதுமறை நூல். திருவள்ளுவர் வந்து ஒரு எந்த ஒரு இலக்கியமும் சொல்லாத சாதனை என்னென்னா மிக சுருக்கமாக சொன்னது தான் அவருடைய மிகப்பெரிய வெற்றி. ரெண்டு அடி கொடுத்தா தான் இந்த பசங்களாம் திருந்துவாங்கிற மாதிரி திருவள்ளுவர் நம்ம தாத்தா மாதிரி தானே. அவர் என்ன இருந்தாலும் கருணை உள்ளம் கொண்டவர் இல்லையா, ரெண்டு அடி அடித்தா நம்ம தாங்க மாட்டேங்கிறாலும் ஒன்றே முக்கால் அடியோட்டு நிறுத்திக்கிட்டார். ஒரு அடி மேலே நாலு சொல், ரெண்டாவது அடியில் கீழே மூணு சொல் முடிஞ்சிச்சு. மேலே நாலு சொற்கள் கீழே மூணு சொற்கள். இப்போ அவர்கிட்ட போய் கேட்குறோம், ஐயா வாய்மைனா என்ன, நீங்கள் வந்து பொய்யே இப்படி வந்து அதில் வச்சுக்கலாம், புரை தீர்ந்த நன்மைனா உண்மையினே வச்சுக்கலாங்கிறீங்க, சரி ஆனால் வாய்மைனா என்னன்னு ஒரு தான் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் தெளிவாயிருவோம் அப்படின்னு கேட்டவொன்னே அவர் என்ன சொல்கிறாரு, வாய்மை எனப்படுவது யாதெனின் என இருங்க, உங்களுக்கே அந்த வேண்டாத வேலை, உங்ககிட்ட இருக்கிறதே ஏழே ஏழு சொல்லு, இதில் மூணு சொல்லலை. இப்போ நம்மக்கிட்ட வந்து சில பேர் உங்கள் பேர் என்ன, என் பேர் என்னென்னா கேட்டீங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க, நான் எப்போ வந்தேன்னா கேட்குறீங்க, சாப்பாடு எப்படி இருந்துச்சு, சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு நான் கேட்குறீங்க அப்படின்னு ஆரம்பிப்பானு சில பேர். அதான் கேட்டுட்டேன்ல, பதிலாக சொல்ல வேண்டியதானே. இப்போ வள்ளுவர்கிட்ட போய், அதுவும் வள்ளுவருங்கிறது யார், ஏழு சொற்கள் தான், ஈற்றடி ஏழு சொற்கள் மட்டும்தான் கையில் இருக்குது. வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொலல். அப்போது வள்ளுவருக்கு இதுக்கு என்ன கேட்கமோ நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, வாய்மைனா என்னன்னு சொல்கிறதுக்கு எனக்கு நாலு வார்த்தை போதும்,

வேற சொல்லிட்டாங்க. அவங்க 14 வருஷம் காட்டுக்கு போயாச்சு. அவர் ஒன்று மன்னவன் பணி என்றாயில் நும்பணி மறுப்பணும், என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதுண்டோ, ரொம்ப சந்தோஷம்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்படியே அவர் மட்டும் கிளம்பினா பரவாயில்ல, ஒரு மொத்த ஊரும் பின்னாடி போகுது. மொத்த ராஜ்யமும் இப்போ பரதன் வந்து ராஜ்யத்தில் உட்காந்துருந்தாருன்னா அவர் வெறும் கல்லையும் மண்ணையும் தான் ஆண்டுட்டு இருந்துருக்கணும். ஏன்னா மொத்த ஊரும் ராமர் பின்னாடி போயிருது. அது கம்பன் சொல்கிறாரு, எதெல்லாம் போச்சோம், ஆடு மாடு கோழி நாய் உயிர் உயிர்கள் அனைத்தும் போது சித்திரங்களும் சிற்பங்களும் மட்டும் அங்கே மிச்சம் இருக்கு. ஏன்னா அதுக்கு உயிர் இல்லையா, அது மட்டும் அந்த ஊரில் இருக்கு, மற்ற எல்லாம் பின்னாடி போயிடுச்சு ராமர் பின்னாடியே. அப்போது ராமர் என்ன பண்ணுறாரு, எல்லாருமா போயிட்டே இருக்கிறாங்கங்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு வெளியில் நிறுத்தி மாலை நேரமாயிருச்சு, எல்லோரும் ராத்திரிக்கு தங்குவோம்னு சொல்லிட்டு. ஏன்னா மொத்த ஊரும் அவர் மேலே இருக்கிற அன்பு மிகுதியால் வருது, திரும்பி அனுப்பவும் முடியாது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க மக்கள், நாங்கள் ராமரோட தான் வருவோம்னு சொல்லி பின்னாடி வந்துட்டுருக்குறாங்க. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய அந்த தேர் பாகன், அவர் பேர் வந்து சுமந்திரன், அந்த சுமந்திரனை மட்டும் தனியாக அழைச்சி போய் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு உங்களால் ஒரு சின்ன உதவி வேணும். ஏன்னா சுமந்திரன்கிறவர் வந்து தேரோட்டி மட்டும் இல்லை, அவர் வந்து சிறந்த மந்திரியும் கூட. அவங்க அப்பாவுடைய வயது ஒத்தவர் அவர், தசரதன் வயது ஒத்தவர். தசரதனுக்கு நெருங்கிய நண்பருமாக மந்திரியாக ஆலோசகராக அறம் தெரிந்த ஒரு நபர் அவர். அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அந்த சுமந்திரனை தனியாக அழைச்சிட்டு போய் இந்த சுமந்திரனை பற்றி சொல்லும் போது ஒரு செய்தி ஒன்று ஞாபகத்துக்கு வருது. இவர் நம்ம உவே சாமிநாத ஐயர் வந்து ஒரு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பாடம் நடத்திட்டுருக்கார். அப்போ மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்டு வர்றாரு, இப்போ இந்த சுமந்திரனை ஒரு இடத்துல வந்து ஒவ்வொரு இப்போ தேர் ஓட்டின்னு ஒரு இடத்துல பேர் சொல்லியிருப்பாங்க, இன்னொரு இடத்துல வந்து மந்திரின்னு பெயர் விட்டுருப்பாங்க. அப்போ இவர் ஒரு இடத்துல வந்து தசரதன்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தேர்மராய் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அந்த தேர்மராய் யாரை குறிக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த தேர்மராய்ங்கிறது இந்த சுமந்திரனை தான் குறிக்கும். ஏன்னா அவர் தான் வந்து தசரதனுக்கு தேரோட்டி, அதுதான் அந்த தேர்மராயின்னு சொல்லியிருக்காங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போது அந்த வகுப்பில் இருந்த ஒரு மாணவன் எழுந்து சொல்கிறான், ஐயா அது வந்து தேர்ந்த மறைகளை அறிந்து அதை தக்க நேரத்தில் தசரதனுக்கு எடுத்து தேர்ந்து சொல்லக்கூடியவன்கிறனால கூட தேர்மராயின்னு அந்த இடத்துல வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உவே சாமிநாத ஐயருக்கு இந்த வகுப்பு நடந்து முடிஞ்சிருது, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 30-40 வருஷம் ஆயிடுச்சு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஓலைச்சுவடியில் ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கார். அப்போ தான் வந்து உவே சாமிநாத ஐயருக்கு டாக்டர் பட்டம் கிடச்ச நேரம். அப்போ அந்த ஊருடைய இவர் என்ன சொல்கிறது, மிராஸ்தார் வர்றார் அந்த பல்கலைக்கழகத்துக்கு, உவே சாமிநாத ஐயர் வந்திருக்காருன்னு சொல்லி பார்க்க வர்றார். அவர் அந்த மிராஸ்தார் வந்து பெரிய ஆள், எக்கால இடுபிடிகளோடு அப்படியே நடந்து வர்றாரு, எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க அந்த நூலகத்தில். அப்படியே உள்ளே வந்து இவர் ஓலைச்சுவடி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறாரு, வயசாகி போச்சு, உத்து பார்த்துட்ருக்காரு, யார் இந்த பையன் அப்படின்னு. அவன் வந்தவன் நேராக அப்படியே சாஸ்டாங்கமாக இவர் காலில் விழுந்துடுறான். ஐயா விழுந்துருச்சு, துண்டு தோளில் இருந்து துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிட்டு ரொம்ப பவ்யமாக கை கட்டிட்டுனோடனே அவர் அப்படியே உத்து பார்க்குறாரு, பார்த்துட்டு தேர்மராயோ அப்படின்னு கேட்குறாரு உவே சாமிநாத ஐயர். யார்னா அந்த பையன், 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேர்மராய்க்கு விளக்கம் சொன்னானே சுமந்திரனுக்கு அந்த பையன், 30 வருஷம் கழிச்சும் கூட உவே சாமிநாத இருக்கு அந்த தேர்மராய்ங்கிறத ஞாபகம் இருக்குது, இந்த பையனை ஞாபகம் இருக்குன்றதுக்காக சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு சுமந்திரன் வந்து ரொம்ப மதிநுட்பம் உடையவர். அவரை தனியாக கூப்பிட்டு ராமன் என்ன சொல்கிறாரு, ஐயா நம்ம எல்லாருமா இப்போ நான் உள்ளே கூட்டிட்டு போய் நான் காட்டுக்குள்ளே வச்சு ராஜ்யத்தை நடத்த முடியாது, கைகேயி சொன்னதே என்னென்னா நீ போய் தவம் பண்ணி நீ தாளரும் தடைகள் சாங்கி இந்த புண்ணிய நீர்லாம் ஆடி இதெல்லாம் பண்ணிட்டு வந்து வச்சுருக்காங்க, நான் அதனால் இப்படி பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேரை திருப்பிட்டு நாங்கள் 3 பேர், அதாவது ராமன் லக்ஷ்மணன் சீதை 3 பேரும் தேரில் உட்கார்ந்துருந்தால் தேர் எந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே அழுந்துமோ அந்த அளவுக்கு அதுக்கு தடம் காமிச்சு நீங்கள் உள்ளே ஓட்டிகிட்டு போயிருங்க, ஊருக்குள்ளே ஓட்டிகிட்டு போயிருங்க. மக்கள் விடிஞ்சு பார்த்தாங்கன்னா, இப்போ ராத்திரி எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க, விடிஞ்சு பார்க்கும்போது தேர் இருக்க மாட்டோம், தேர் இருக்காது, நாங்களும் இருக்க மாட்டோம், நாங்கள் இந்த ராத்திரியோட ராத்திரியாக காட்டுக்குள்ளே போயிடுறோம். தேரை பார்த்துட்டு தேர் இல்லைன்னு உடனே தடத்தை பார்ப்பாங்க, ஊருக்குள்ளே வந்துருக்கணும்னா ஆஹா ராமன் சீதை லக்ஷ்மணெல்லாம் ஊருக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்பி ஊருக்குள்ளே வந்துடுவாங்க. ஊருக்குள்ளே அவங்க வந்ததுக்கப்புறம் எப்படியாவது நீங்கள் சமாளிச்சுக்கோங்க, ஆனால் இப்போ நாங்கள் வந்து இந்த ஊருக்குள்ளே நாங்கள் காட்டுக்குள்ளே போகிறது தான் நியாயம்னு சொல்கிறேன். இது வந்து போய் தானே, இப்போ ராமன் வந்து வசையில் ஐயனும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு குற்றம் கூட இல்லாதவர் ராமன். அப்போ அவர் இந்த மாதிரி சொல்லலாமா, இது வந்து போய் தானே அப்படின்னு கேட்கலாம். அதுதான் நான் சொன்னேன், வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல், இதுலேருந்து தீமை இல்லை. பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும். அதாவது பொய்யில் வந்து 2 வகை ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று இல்லாதத இருக்கிற மாதிரி சொல்கிறது ஒரு பொய், இன்னொன்று இருக்கிறத இல்லாத மாதிரி சொல்கிறது இன்னொரு பொய். இருக்கிறத இல்லாத மாதிரி சொல்லலாம், இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்லலாம், இதுதான் 2 வகையான பொய். இதுதான் எனக்கு தெரிஞ்ச பொய், வேறு ஏதாவது பொய் இருக்கான்னு எனக்கு தெரியல.
அதனால தான் வந்து சும்மா என்னடா

அண்ட புழுகு ஆகாச புழுகு புழுகிறான் அப்படிம்பாங்க. அது என்னென்னா அண்டம்ங்கிறது என்னென்னா அண்டம் உண்மையிலே இருக்குது, ஆனால் அண்டத்தை நம்மளால் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அண்டம் ஆனால் உண்மையில் இருப்பது, ஆனால் ஒருபோதும் கண்ணுக்கு தெரியாது. ஆகாசம் நம்ம நிமிந்து பார்த்தோம்னா ஆகாசம் தெரியுது, ஆனால் இருக்கா? இப்படி மேலே அதாவது விமானத்தில் போகும்போதும் ஆகாசம் தெரியுது, அதுக்கு மேலே போனாலும் ஆகாசம் தெரிஞ்சிட்டே இருக்குது. ஒரு பக்கத்து அப்போது ஆகாசம் கண்ணுக்கு தெரியும், ஆனால் எங்கேயுமே அது இல்லை, உண்மையிலே அது இல்லை, சூட்சமாக தான் இருக்கே தவிர ஸ்தூலமாக அது இல்லை. அண்டம் என்பது இருப்பது, ஆனால் இல்லாமல் நம்மளால் பார்க்க முடியாது. இருக்கிற அண்டம் இல்லாதது போல் தெரியும், இல்லாத ஆகாசம் இருப்பது போல் தெரியும். இதுதான் அண்ட புழுகு ஆகாச புழுகுங்கிறது. இப்போ ராமன் சொன்னது என்னென்னா, நாங்கள் காட்டுக்குள்ளே போயிடுறோம், அது உண்மை, போகிறது இருக்கிறத இல்லாத மாதிரி சொல்கிறார். நாங்கள் உள்ளே போகிறோம், அதை இல்லாத மாதிரி சொல்லிடுறாரு. ஊருக்குள்ளே அவர் உண்மையிலேயே போகல, அதை போகிற மாதிரி சொல்லிடுறாரு. இதை ரெண்டுத்தையுமே அவர் பண்ணுறாரு இந்த இடத்துல. ஆனால் இதை வாய்மை எனப்படுவது யாதெனின், இது உண்மைதானா அவர் பண்ணது, வாய்மைன்னு எப்படி அதை லேபிள் பண்ணலான்னா, இதில் யாதொன்றும் தீமை இல்லை, இந்த ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கணும். அதே மாதிரி இவங்களை இப்போ உள்ளே அனுப்புகிறது தான் நியாயமும், அதனால் நீங்கள் வந்து தேரை திருப்பிட்டு ஓட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சுமந்திரன்ட்ட சொல்கிறாரு. இப்போ நம்ம உங்கள்கிட்ட நான் சும்மா உரநடையாக பேசினதையே தான் கம்பன் வந்து பாடலில் சொல்லியிருப்பேன். அந்த பாடலில் அந்த சந்தம் எதுகை மூனையெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அந்த பாடல் ஒரு தடவை நான் சும்மா சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டாங்க. தூங்காத மணவனும் மந்திரி சுமந்திரனை வா அப்படின்னு கூப்பிட்டு, அதாவது எந்த குற்றமும் இல்லாத குணமுடைய நீங்கள், உங்களால் ஆக வேண்டிய நிகழ வேண்டிய ஒன்று இருக்குது, அதை கேளுங்கன்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அதாவது ரொம்ப அதீதமான அன்பு பேரன்பு கொண்டவரை வந்து போங்க, அதாவது அவங்கள நீக்கிட்டு போகிறது ரொம்ப கஷ்டம், போக்குவது அரிது. என் தந்தைக்கு நிகரான உங்களால் ஒன்று நிகழணும், அது வந்து இந்த ரதம் திருப்பிட்டு, இந்த ரதத்தை நீங்கள் திருப்பிக்கிட்டு மூணு பேருமா இருக்கிற மாதிரியான சுவடு சேர்ந்து என்னை வந்து நீங்கள் திரும்பி ஊருக்கு கொண்டு போன மாதிரி காமிச்சு செய்ய வேண்டியது வந்து இது, உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராமன் சொல்கிறது தான் இந்த பாடல். ஏனையரும் இன்னனம் உறங்கினர், உறங்கா மாணவனும் மந்திரி சுமந்திரனை வா என்று, ஊனமில் பெருங்குணம் ஒருங்க உடைய உன்னால் மேல் நிகழ்வது உண்டு, அவ்வுரை கேள் என விளம்பும். பூண்டு பேரன்பினாரை போக்குவது அரிது, போக்காது ஈண்டு நின்ற ஏகல் பொல்லாது எந்தை நீ இரதம் தூண்டினை மீள்வது ஆக்கின், சுவடு சேர்ந்து என்னை அங்கே மீண்டனன் என்று மீள்வர், இது நின்னை வேண்டிற்று என்றான். இதுதான் அந்த பாடல். இதே மாதிரி இன்னொரு இடம் வந்து குற்றமற்றவங்கன்னு சொல்கிற சீதை, சீதை வந்து ஒரு இடத்துல போய் சொல்லிடுவாங்களா அப்படின்னா அவங்க சொல்லியிருக்காங்க. எங்கே சொல்லியிருக்காங்கன்னா, அனுமன் வந்து கணையாளியை காமிக்கிறாரு, அதாவது அவங்க வந்து ஒரு அந்த கொடி எடுத்து இதோட நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு தூக்கு மாட்டை போகும்போது மரத்து மேலே இருந்து பார்த்துட்ருக்குற அனுமன் வந்து தடார்னு குதிச்சு, கற்பனை பாருங்க, திடீர்னு குதிச்சு, அம்மா தாயே தற்கொலை பண்ணிக்காதீங்கன்னா அந்த பயத்திலே சீதை விழுந்து செத்து போயிடுவாங்க. அப்போ அவர் என்ன பண்ணி அவங்கள தடுத்து நிறுத்த முடியும்? ஏன்னா அவங்க அரக்கர்களுக்கு மத்தியில் இருக்கிறாங்க. ராவணன் தினந்தோறும் வந்து துன்பம் பண்ணிகிட்டே இருக்கிறான். கல்யாணம் வந்து ஏற்றுக்கோ, என்னை வந்து ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டே இருக்கிறான். சில சொற்கள் அவங்களால கேட்க முடியல, ரொம்ப கொடுமையில் மனம் விரக்தியாக அவங்க வந்து இதோட நம்ம வாழ்க்கையை முடிச்சிடலான்னு சொல்லி அந்த கொடி எடுத்து கழுத்தில் கட்டும் போது மேலேருந்து அனுமன் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ என்ன செஞ்சு அவங்களை காப்பாற்ற முடியும்? கீழே குதிச்சு தாயே நாங்கன்னா அப்படியே அவங்க போயிடுவாங்க. அல்ல, இப்போ அவர் என்ன சொல்லி என்ன வார்த்தையை பயன்படுத்தி அவர் அங்கேருந்து இறங்க முடியும்னா, வேறு எதுவுமே கிடையாது. இந்த ராமன்கிற வார்த்தை தான், ராம் ராம்னு சொல்லிவிட்டு அவர் கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த இடத்துல குதித்து அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, அரக்கனே ஆகுக, வேறொரு அமரனே ஆகுக, அன்றி குரக்கிணத்து ஒருவனேதான் ஆகுக, கொடுமையாக இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினான் உணர்வை தந்தான் உயிர், இதன் உதவி உண்டோன. வந்து ராமனோட பேரை சொல்லி என் உயிரை காப்பாற்றிட்டான், இதுக்கு மேலே உதவி என்ன இருக்க முடியும்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை, அவங்க அனுமன் வந்து ராமருடைய ஆள் தான், நம்மளை காப்பாற்ற தான் வந்தான் எல்லாம் நடந்துருச்சு. வந்தவர் கணையாளியை காமிச்சவர் வேலை முடிஞ்சது போகலாம் இல்லை, போகாமல் என்ன பண்ணுறாரு, அந்த எல்லாத்தையும் சவாலு கூப்பிட்றாரு, ஒவ்வொருத்தனையும் அடித்து துவம்சம் பண்ணுறாரு. அங்கே தான் பெரிய யுத்தம் நடக்கும். அங்கே ராவணனுடைய முதல் மகன் அங்கேயே இறந்துடுவான், அக்கக்குமாரன்கிறவன் அனுமனுடைய இட்ட போர்லேயே இறந்து போயிடுவான். அவ்வளோ பெரிய போர், எல்லாத்தையும் தூக்கி அடிக்கிறார், மலையெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போது இலங்கையே பயங்கரமாக அல்லோல கல்லோலப்படுது. இதுக்கு அப்புறமேல தான் இந்தர்ஜித் வந்து அவரை கட்டி கொண்டு போகும்போது தான் வாலில் தீ வைக்கிறது, வந்து இலங்கைக்கு மொத்தமாக தீ வச்சுட்டு அவர் போயிடுவார். அதுக்கு முன்னாடி அவர் அவ்வளோ பெரிய பேரழிவை நிகழ்த்தும் போது அந்த அரக்கிமார்கள்லாம் ஓடி வந்து சீதைகிட்ட கேட்குறாங்க, வந்தவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, யார் அவன் இவ்வளோ பெரிய இது பண்ணுறானே, அவர் அனுமன் வந்து சிவன் மாதிரி நிற்கிறாருன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அடித்தா ஒவ்வொரு அடியும் அப்படி சிவன் மாதிரி நிற்கிறாரு அப்படிங்கிறதுக்கு கம்பன் ஒரு பாட்டு சொல்லுவார்,
அதாவது ஊழி காலத்தில் வந்து ஊழியின் இறுதி காலத்து உருத்திரமூர்த்தி ஒருத்தனானான் அப்படின்னு, உருத்திரமூர்த்தி அதாவது சிவன் மாதிரி நிற்கிறான் அவன் அந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் அடித்து தூக்கி வீசிட்டு இருக்கிறாரு அனுமன். அப்போ சீதைகிட்ட கேட்குறாங்க அவன் யாருன்னு தெரியுமான. அப்போ சீதை என்ன சொல்லியிருக்கணும், உண்மையே சொல்கிறவங்களா இருந்தால் அவங்க என்ன சொல்லியிருக்கணும், ஆமாம் எங்கால் தான் எப்படி பார்த்த இல்லை வந்து அடித்து தம்சம் பண்ணுறான் பார்த்த இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் அனுப்பிச்ச செக்யூரிட்டி கார்டை இவனே இந்த அட்டி அடிக்கிறான்னு எங்கள் வீட்டுக்காரர் இருந்தால் என்ன ஆகும், மரியாதை என்னை விட்டுரு அப்படின்னு இருக்கலாம். ஆனால் சீதை என்ன சொல்கிறாங்க, ஏன்னா அப்படி சொன்னால் இன்னும் ராவணனால் வந்து அனுமனுக்கு ஆபத்து வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, எனக்கு என்ன தெரியும், இப்படி தான் அன்றைக்கி வந்து நீங்கள் மான் அனுப்பிச்சிங்க, ஒரு மானை அனுப்பிச்சு என்னை வந்து தூக்கிட்டு வந்தீங்க, அது மாதிரி எனக்கு குரங்கு அனுப்புவீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியுமா, ஒரு தடவை ஏமாந்ததே போதும் அப்படின்னு. அதாவது சீதை வந்து உண்மையை சொல்லலாங்க, ஆனால் அனுமனை பாதுகாக்க வேண்டிய அனுமனை மேலே இருக்கிற கருணையில் அவங்க வந்து அவரை காப்பாற்றணுங்கிறதுனால பொய் தான் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில்ங்கிற இந்த குரலோடைய சாரம் இங்கே தெரியுது. அதாவது அவங்க என்ன, அதான் அந்த பாடலை சொல்கிறேன், ஃபஸ்ட்டு அவங்க வந்து அனுமன் எல்லாத்தையும் அடித்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அரக்கிமான்கள்லாம் வந்து இவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. கேட்கும்போது வந்து சீதை என்ன சொல்லணும் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அரக்கர்களுடைய மாயத்தில் இதுவும் ஒன்றா இருக்கலாம், எனக்கு எப்படி தெரியும், ஏன்னா இப்படி தான் அதான் சொல்கிறேன், நீங்கள் இதே மாதிரி வந்து ஆய மான் எய்து அம்மான் இளையவன், அதாவது லக்ஷ்மணன் வந்து இல்லை இது வந்து அரக்கர்கள் செய்த மாயம்னு சொன்னார், அதை கேட்காம நான் வந்து அது வந்து உண்மைன்னு நினச்சி அதில் வந்து நான் விழுந்துட்டேன், ஒரு தடவை ஏமாந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு அந்த அந்த சொல்லாடல் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பாடலில் ஆயமான் எய்த அம்மான் இளையோன் அரக்கர் செய்த மாயம் என்று உரைக்கவேயும் மெய் என மையல் கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையை நினச்சி நான் ஏமாந்துட்டேன், மெய் என மையல் கொண்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த இடத்துல அவங்களும் போய் தான் சொல்லியிருக்கிறாங்க, ஆனால் அது பொய் இல்லை உண்மைங்கிற செக்ஷனில் அந்த லைப்ரரியில் போய் அந்த புக்கை வைக்கலாம், ஏன்னா அது புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில் அப்படிங்கிறனால. இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அப்படிங்கிறதும், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனில்ங்கிற குறளுடைய சாரமும் இதில் தெரியுதுங்கிறதையும் சொல்லி, இப்படி ஏராளமான திருக்குறள்கள் கம்பராமாயணத்தில் ஆங்காங்கே சொற்கள் மாறாமல் பயன்படுத்தியும், சொற்களை விடுத்து அந்த குறளின் பொருளை பயன்படுத்தியும், அந்த திருக்குறள் உணர்த்தும் நீதி அல்லது அறத்தை பயன்படுத்தியும் கம்பராமாயணத்தில் பல இடங்களில் திருக்குறள் காணப்பட்டதாக அறிஞர்கள் கூறியதை ஒரு சிறு தொகுப்பாக உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.

இதில் சிறப்பு குறிப்பிட வேண்டிய ஒரு பகுதி என்னென்னா, திருக்குறளில் விதி அதாவது ஊழ் பற்றிய ஒரு அதிகாரம் இருக்குது. கம்பன் அதை தனது காப்பியத்தில் எப்படி கையாண்டிருக்காருங்கிறது மிக சிறந்த ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தும். எப்படின்னா, இலக்குவன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், ராமனின் தம்பி இலக்குவன் வந்து அந்த விதியை எப்படி அணுகிறாரு அப்படிங்கிறதன் மூலமாக நம்மளுக்கு மிகப்பெரிய பாடத்தை கம்பன் கொடுத்துருப்பார். இலக்குவனுடைய கதாபாத்திரம் எப்படி இருக்குன்னா, அயோத்தியா காண்டத்தில் வந்து முதல்ல வந்து விதியை எதிர்த்து பேசுவார். நம்மளுக்கு கதை தெரியும், ராமனுக்கு வந்து ராஜ்யம் இல்லைன்னு கைகையை சொல்லி அனுப்பின உடனே ராமன் அதை வந்து இங்கே சொல்லுவார். அவங்க அம்மா கிட்டேயும், அதாவது கோசலை கிட்டேயும் சீதை கிட்டேயும் சொன்ன உடனே இலக்குவனுக்கு மிகப்பெரிய கோபம் வந்துடும். அவர் ரொம்ப கோபக்காரர், சீற்றம் கொண்டு எந்திரிச்சு தந்தைக்கு எதிராக பேசுவார், பரதனை திட்டுவார், கைகேயை கோபமாக பேசுவார். அப்படி பேசும்போது ராமன் உடனே அவரை சமாதானப்படுத்துறதுக்காக, நதியில் தண்ணி இல்லாமல் போச்சுன்னா அது நதியோட தப்பு இல்லை தம்பி, அதே மாதிரி பதியின் பிழை என்று, இது வந்து நம்மளை ஆசையாக பெற்றாங்களே அவங்க தப்பும் கிடையாது, அவங்களோட மதியின் பிழை என்று, மகனோட தப்பும் கிடையாது, இது விதியோட தப்புடா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவார். நதியின் பிழை என்று நரும்புணல் இன்மை, விதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தால் மதியின் பிழை என்று, மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை, இதுக்கு நீ என்ன விகின்றது அப்படின்னு சொல்லி ராமன் சொல்லுவார். அப்போ உடனே இலக்குவனுக்கு வந்து பயங்கரமாக கோபம் வந்து, உதிக்கும் உலையுள் ஒரு தீ என ஊதை பொங்க, கொதிக்கும் மனம் எங்கனம் மாற்றுவேன், கோல் இழைத்தால் மதிக்கும் மதியாய் முதல் வானவர்க்கும் வழி இது, ஆம் விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்டி அப்படின்னு கோபப்படுவார். விதி விதிதான் எல்லாத்துக்கும் கடைசின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த விதிக்குமே விதியாகும், விதியவே நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இலக்குவன் சீற்றம் கொண்டு கோபமாக பேசின அதே கதாபாத்திரம். அவங்கெல்லாம் வந்து 14 வருஷம் வனவாசம் இருக்கிறாங்க. பர்ணசாலையில் சீதை இருக்கும்போது மாரீசன் வருவான், அதாவது அவன் தான் மாயமானாக தங்கமான் மாதிரி வந்து போகும்போது அதை பின்தொடர்ந்து ராமன் போகிறாரு. ராமனுடைய கனை மாரீசன் மேலே பட்ட உடனே அவன் என்ன செய்வான், ராமருடைய குரலில் ஹே சீதா ஹே லக்ஷ்மணான்னு கத்திட்டு விழுந்துருவான். அப்போ அந்த சத்தத்தை கேட்ட சீதை வந்து ராமனுக்கு, ராமருக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இலக்குவனை போய் பார்க்க சொல்லுவாங்க. அப்போ இலக்குவன் சொல்வார், அண்ணே அண்ணனுக்கு ஒன்றும் ஆகாது, இது அந்த அரக்கர்கள் செய்கிற மாயம்னு நான் சொல்கிறேன், சொன்னேன் நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொன்னால் இப்போ சீதை வந்து ரொம்ப கோபமாக கடுஞ்சொல் ஒன்று பேசிடுவாங்க. அது இந்த உன்னோட நோக்கம் வேற, நீ வேற ஏதோ என்னத்தோட இங்கே நின்றுட்டுருக்கிறேன்னு சொன்னோன்னே அதை இலக்குனால் தாங்க முடியாது. அவன் உடனே சொல்லுவான், அண்ணி இந்த மாதிரி ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருதுன்னா இதுக்கு நான் வேற யாரை தப்பு சொல்ல முடியும், இதுக்கு விதி தான் காரணம். அது எது ராமன் சொல்லும் போது விதிக்கும் விதியாகும் என் வில் தொழின்னு சொன்னவர், இப்போ சீதை சொல்கிற நேரத்தில் இப்படி ஒரு வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருதுன்னா அண்ணி இதுக்கு நான் விதி தானே இதுக்கு காரணமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு, துஞ்சுவது என்னை நீர் சொற்ற சொல்லை யான் அஞ்சுவேன் மறுக்கிலேன் அவளம் தீர்ந்து இனி இஞ்சுயிரும் அடியனேன் ஏகுகின்றேன் வெஞ்சினம் விதியினை வெல்ல வல்லமோ அப்படின்னு இந்த இரண்டு இடத்துக்கும் திருக்குறள் இருக்கு. முதல்ல விதிக்கும் விதியாகும் என் வில் தொழில் காண்டின்னு ராம் இலக்குவன் பேசின இடத்துக்கு, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் அப்படிங்கிற திருக்குறள். இப்போ விதியை விட பெருசு, வெஞ்சினம் விதியினை வெல்ல வல்லமோன்னு இலக்குவன் பேச சொல்லும் போது, ஊழில் பெருவழி யாவுன மற்றொன்று சூழினும் தான் முந்துரும்ங்கிற திருக்குறள். இது வந்து ஊழ்கிற அதிகாரத்தில் இறுதிக்குறள். ஊழில் பெருவழி யாவுல, ஊழை விட பெருசு என்ன இருக்க முடியும், அது நம்ம வேற பாதை எடுத்து போகணும்னு நினச்சா அதில் வந்து முன்னாடி முந்திட்டு வந்து நிற்குமா விதி. ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் அப்படிங்கிற இந்த ஊழ்கிற அதிகாரத்தை இலக்குவன்கிற கதாபாத்திரத்தை கொண்டு அவர் கையாண்ட விதத்தை சொல்லலாம். இல்லைன்னா எலிகள் வந்து படை கடல் போல வந்தாலும் ஒரு பாம்புடைய மிகப்பெரிய பாம்புடைய அந்த உயிர் அந்த மூச்சு காற்றில் வர்ற அந்த விஷத்தின் வெப்பத்தை கூட அதனால் தாங்க முடியாது இல்லைன்னு சொல்கிறதுக்காக ஒரு குறள் உண்டு, ஒளித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக்கெடுங்கிற திருக்குறள். அது வந்து குகன் ராமனுக்கு சகோதரனாக இருக்காரு. பரதன் வந்து எப்படியாவது ராஜ்யத்தை அண்ணன் ராமன் கிட்ட கொடுத்துட முடியாதான்னு சொல்லிட்டு வரும்போது குகன் அதை இந்த கரையிலிருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு பரதன் வந்து ராமருக்கு நாடு இல்லாமல் காட்டுக்கு அனுப்பிச்சுட்டு காட்டுக்கும் வந்து அவர் அடிக்கிறதுக்காக வர்றான் அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு அப்போ அவர் சொல்லுவார், எலியெல்லாம் வருது படையெடுத்து நாகம் அறவம் மாதிரி நான் நின்றுட்டுருக்கிறேன் அப்படின்னு அவருடைய புலி மாதிரி இருக்கிற சேனைகளை கூவி கூப்பிடுவார் அவர். அந்த பாடலில் அப்படியே இதே சொல்லலாம் வரும், எலியெல்லாம் இப்படை அறவம் யான் என ஒளி உலாம் சேனையை உவந்து கூவினான் வழி உலாம் உலகின் வாழும் புலியெல்லாம் உருவழி புகுந்த போலவே அப்படின்னு பரதன் படையை பார்த்து குகன் கூறியதாகட்டும். இன்னொன்று பிரிவாற்றாமைன்னு ஒரு அதிகாரத்தில் ஒரு அழகான குரல் இருக்கு, செல்லாமை உண்டல், அதாவது நீ போக மாட்டேன் அப்படின்னா தலைவி சொல்கிறா தலைவன்கிட்ட, நீ என்னை விட்டு போக மாட்டேன்னா என்கிட்ட சொல்லு, போக மாட்டேன் அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லு, போயிட்டு சீக்கிரம் வர போகிறேன்னா நீ பிரிஞ்சு போகிற நேரத்தில் என்னால் உயிரோடு இருக்க முடியாது,
நீ திரும்பி வர்ற வரையும் உயிரோடு இருப்பாங்களா அவங்க கிட்ட சொல்லிட்டு போ, ஏன்னா உன்னோட பிரிவை தாண்டி என்னால் உயிரோட வாழ முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு அந்த தலைவி சொல்கிற மாதிரி, செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்றும் நின் வல்வரவு வாழ்வாருக்கு உரை, செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, நீ போக மாட்டேன்னா என்கிட்ட சொல்லு, மற்ற நீ வல்வரவு நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னா அதுவரையும் வாழ்வாங்கல்ல அவங்க கிட்ட சொல்லுப்பா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த தலைவி சொல்கிற மாதிரி, செல்லாமை உண்டேல் எனக்கு உரை மற்றும் நின் வல்வரவு வாழ்வாருக்கு உரை. இது சீதையிட்ட வந்து ராமன் சொல்கிறார் இல்லையா, நான் வந்து வனவாசத்துக்கு போகிறேன், அம்மா என்ன தான் போக சொல்லியிருக்காங்க, நான் போகிறேன், நீ வருந்தாமல் இங்கே இரு, நான் சென்று சீக்கிரம் திரும்பி வருகிறேன்னு சொல்லுவார். அந்த நீ வருந்தாதே நான் சென்று திரும்பி வருகிறேன்னு சொன்ன அந்த தீய சொற்களை தாங்காமல் சீதை வந்து, ஈண்டு நின் பிரிவனும் சுடுமோ பெருங்காடு, நீ பிரிஞ்சு போகிறேங்கிற அதை விடவா இந்த காடு எனக்கு துன்பம் விளைவித்துற போது தலை அப்படின்னு ராமன்ட்ட கேட்குற மாதிரி, ஈண்டு நின் பிரிவனும் சுடுமோ பெருங்காடுன்னு அவங்க சொன்ன இடமாகட்டும். அதே மாதிரி அவர்கள் இருவரும் முதல் முதல்ல சந்தித்த இடம், ராமனும் சீதையும் முதல் முதல்ல சந்தித்த இடம் இருக்குல்ல, அதாவது கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சந்திச்சாச்சு, மருங்கிலான் அங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடர் உயிர் ஒன்று ஆயினர், கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. இந்த பாடல் வந்து திருக்குறள்ல கண்ணோடு கண்ணினை நோக்கோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல்லை அப்படிங்கிற திருக்குறள், வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படிங்கிற திருக்குறளுக்கேற்ற வாலி வதைப்படலமாகட்டும், இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற அனுமன் தூதுப்படலமாகட்டும், செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் அப்படிங்கிற திருக்குறளுக்கேற்ற இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பாலம் அமைத்த படலமாகட்டும், எண்ணிய எண்ணியாங்கு எய்தவர் எண்ணியர் திண்ணியராக பெறுங்கிற திருக்குறளுக்கேற்ற ராவணனை வென்று சீதையை மீட்ட படலமாகட்டும், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல்கிற குரலை கேட்ட உடனே நமக்கு ஜனகன் அல்லது தசரதன் ஞாபகத்துக்கு வருவாங்க, சொல்வலன் சோர்வில்லன் அஞ்சான் அப்படிங்கிற குரலை கேட்டோன்னா அனுமன் ஞாபகத்துக்கு வருவாங்க, சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலைங்கிற திருக்குறள் நம்மளுக்கு சீதை ஞாபகப்படுத்தும், பிறன்மனை நோக்கா பேராண்மைங்கிறது வில்லின் வேந்தன் ராமனை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். இது போல பல திருக்குறள்களை கம்பன் பல இடங்களில் கையாண்டிருக்காரு. பொதுவாக நம்ம நிகழ்ச்சிகளை முடிக்கும் போது நம்ம வந்து ஒரு பாடலோட நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். இந்த முறை வந்து கவியரசு கண்ணதாசன் அவர் வந்து கம்ப சூத்திரம் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பில் அவருடைய ஐந்தாம் கவிதை தொகுதி புத்தகத்தில் இந்த கவிதை இடம்பெற்றிருக்கு. அந்த கவிதையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு, சீதை நடையழகும் ஸ்ரீராமன் தோளழகும் போதை நிறைந்ததெனச் சொல்லி என்னை போட்டான் மதுக்குடத்தில் அள்ளி, அண்ணனொடு தம்பியர்கள் நாளாகி ஐந்தாகி ஆறேழு ஆணவிதம் கூறி என்னை ஆளுகிறான் மூளைதனில் ஏறி, தென் இலங்கை சோலையிலே சீதை அனுமனிடம் சொன்னதொரு வாசகத்தை பார்த்து நான் துள்ளிவிட்டேன் மேனியெல்லாம் வேர்த்து, கல் இருக்கும் கூந்தலினால் உள் இருப்பால் என்று சொல்லி பல்லமிடும் ராகவனின் அம்பு அது பாடல் அல்ல உண்மை என்று நம்பு, காலம் எனும் ஆளியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு.